நாகமணி சந்த காடி சத்து ஆக்கத்தாகி பூசுவாக்கு ஆட விடுப்பு லேது லேது.